தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜரி தஜல தஜ்ஜனு தஜல தஜ்ஜினி தஜினி தஜ்ஜனு தக்க தரித தனத தனுத